2000 FM வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு தமிழ் முழக்கம். இந்நிகழ்ச்சியை பண்பலை 98.5 ஹெர்ட்ஸிலும் சகோதர வானொலியான ATBC யிலும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் இணையதள வானொலியான ATBC.net.au யிலும் உலகெங்கும் உள்ள நேயர்கள் கேட்டு மகிழலாம். இப்பொழுது முதல் 10 மணி வரை பல்சுவை நிகழ்ச்சியாக ஒலிக்கிறது தமிழ் முழக்கம்.

0: முதலில் நான் தருவது வள்ளுவர் வாக்கே. வள்ளுவர் பேசாத விடயங்களே இல்லை என்று பேசிவிடலாம் நேர்களே. அவர் பேசிய விடயங்களின் ஆழத்தை எம்மால் பேசிவிட முடியாது. அந்த பொய்யாமொழி புலவரின் குரல் ஒன்று இப்படி வருகின்றது.
1: அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொடல். தீமை செய்ய நினைத்தால் அழும்படி சொல்லி இடித்து கூறி உலக நடைமுறையை அறியாத போது அதை அறிவிக்க வல்லவனின் சிநேகத்தை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தீய வழியில் செல்லும் போது அதிலிருந்து நம்மை விலக்கி உலக நடைமுறைக்கு ஏற்றபடி புத்தி சொல்லி அழைத்துச் செல்கின்ற நண்பர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரின் நட்பையே ஆராய்ந்து தேடிக்கொள்ளவும் வேண்டும். சிலர் ஆசையை காட்டி தீய வழிகளுக்கு நம்மை தூண்டி விடுவார்கள். அவர்களால் ஏற்படும் துன்பங்களுக்கு அளவில்லை. உலகத்தின் நடைமுறை போக்குகளை அறிந்து தீயவைகளை விலக்கி நல்ல பாதையில் நம்மை அழைத்து செல்வதற்காக நம்மை கண்டிக்கின்ற நண்பர்களும் இருப்பார்கள். அவர்களுடைய செய்கை நமக்கு கோபம் ஊட்டலாம். அவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல நண்பர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே நமக்கு நல்வழி காட்டக்கூடிய நண்பர்கள் யாவர் என்பதை நன்றாக ஆராய்ந்து தேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவே வாழ்க்கைக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். பொய்யாமொழி புலவர் வள்ளுவருடைய இரண்டு வரி கவிதை கேட்டீர்கள் நீர்களே. எவ்வளவு ஆழமான விடயங்களை இந்த இரண்டு வரிகளுக்குள் வைத்துவிடுகின்றான் இந்த புலவன்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது வள்ளுவர் வாக்கு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு. 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: அடுத்து இடம்பெறுகின்றது இனிமையான பாடல் ஒன்று. கன்னத்தில் முத்தமிட்டாள் என்ற திரைப்படத்திலே இருந்து ஏ.ஆர். ரஹ்மானுடைய அற்புதமான இசையிலே அந்த பாடல் வெளிவருகின்றது. ஒரு தெய்வம் தந்த பூவே பாடலை பாடியிருக்கின்றார்கள் சின்மயி ரவிச்சந்திரன். கேட்டு பார்ப்போமா அந்த பாடலை? இதோ உங்களுக்காக அந்த பாடல் காட்டிலையில் கலந்து வருகின்றது.

கேட்ட அந்த இனிமையான பாடல் கன்னத்தில் முத்தப்பட்டாள் என்ற திரைப்படத்திலே இருந்து ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையிலே சின்மயி ஜெயச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டீர்கள் நீர்களே. இனிமையான பாடல்கள் நம் காதுகளை மட்டுமல்ல மனதையும் குளிர்வித்து செல்கின்றது. நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியை அடுத்து அலங்கரிக்கிறது நான் படித்து சுவைத்த கவிதை ஒன்று, காணாத கனவுகள். எழுதியவர் சல்மா தினேசுவரி. வானத்தை அடைய என் கனவுகள் சிறகுகளோடு பிரசரிக்கப்படவில்லை. புதைப்படும் சாத்தியங்களும் தொலைந்துவிடும் சாத்தியங்களும் உண்டு. துண்டிக்க துடிக்கும் கரங்கள், கல்லறியும் கலாச்சாரங்கள் எதுவும் மடிந்துவிடவில்லை. இங்கு மறைக்கப்பட்டு ஊனமான கனவுகளோடு உறக்கமில்லா இரவுகளை நினைவுகளை கொண்டு கடந்து முடிவதில்லை. நுடமான கனவுகளை துக்கம் விசாரிக்க 10 பேரும், மடிந்து போனால் சாக்காடு வரை தூக்கிச் செல்ல 4 பேரும் சொல்லாமலே வந்து சேருவர். நுடமான கனவுகளை துக்கம் விசாரிக்க 10 பேரும், மடிந்து போனால் சாக்காடு வரை தூக்கிச் செல்ல 4 பேரும் சொல்லாமலே வந்து சேருவர். இது கனவுகளுக்கு அப்பாற்பட்டது. இன்று மீண்டும் திடீர் பிரசவம். இம்முறை 10 சிறகுகளோடும் வெட்டி எறிய கூறிய வாளும் கனவு விளிம்பில் மரணிக்க ஒரு தூக்கு கயிறும். நேர்கள் இதுவரை கேட்டதே நான் படித்து சுவைத்த கவிதை, காணாத கனவுகள். எழுதியவர் சல்மா தினேசுவரி. நிகழ்ச்சியை அடுத்து அலங்கரிக்கிறது இனிமையான பாடல் ஒன்று. இளையராஜா என்றாலே அவருடைய இசையை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. அற்புதமான இசையை தந்து கொண்டே இருப்பவர் இளையராஜா. துயரத்தில் வாடிக்கொண்டிருக்கும் மனங்களை மருந்து போட்டு தடவுகின்ற அற்புதமான பாடல்களை எல்லாம் இந்த இசையமைப்பாளர் தந்திருக்கின்றார் அல்லவா. அவர் முதல் முதலில் தந்த பாடல் அன்னக்கிளி திரைப்படத்துக்காக தந்த பாடல்கள். அந்த பாடல்களிலே இந்த பாடல் இன்றும் எம் மனதை விட்டு அகலாத ஒரு பாடலாக என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடல். இதோ அந்த பாடலை கேட்டு பார்ப்போம்.

நேர்கள் கேட்ட அந்த இனிமையான பாடல் அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலித்த பாடல். பாடலை பாடியிருந்தவர்கள் எஸ் ஜானகி, இளையராஜா. இசையமைப்பு இளையராஜா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு. 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நேர்களே.

அடுத்து நான் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். நாட்டு நடப்பு. நாட்டு நடப்பு என்ற தலைப்பின் கீழ் பார்க்கின்ற போது இலங்கையிலே இன்று பேசுபொருளாக எங்கு பார்த்தாலும் பேசுபொருளாக இருப்பது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மகன், எதிர்கால ஜனாதிபதி 2019 ஜனாதிபதி என்று அவர்களுடைய ஆதரவாளர்களால் கோஷம் எழுப்பப்படுகின்ற நாமல் ராஜபக்ஷ 4 காலையிலே சிஐடி விசாரணைக்காக லஞ்ச ஊழல்கள் ஆணைக்குழுவினால் அழைக்கப்பட்டிருந்தார். மதியம் வரை நடந்த விசாரணைகளின் பின்பு அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் செப்டம்பர் 18 வரை அவரை விளக்கமறியலில் வைத்து விசாரிக்கவும் நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கின்றது அல்லவா? இதில் என்ன நடந்தது? ஏன் இவர் கைது செய்யப்பட்டார்? இது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். ஆனால் இவர்களை விசாரிப்பதற்கும் தண்டனை வழங்குவதற்கும் சாட்சியங்களும் நீதிமன்றமும் வேண்டுமல்லவா? அதுதான் படிப்படியாக இவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு எப்போது கைது இடம்பெறும் என்று அனுரகுமார் திசாநாயக்காவை பார்த்து பலரும் கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருந்த நேரம். உடனடியாக இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இத்தனை ஊழல்களையும் செய்திருக்கின்றார்கள். இந்த ஊழல்வாதிகளை ஏன் விட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்டவர்கள் ஒருபுறம், தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்தவற்றை நிறைவேற்றாமல் அனுரை என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று கேட்டவர்கள் ஒருபுறம், எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒன்றுமே மக்களுக்காக செய்யாத இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்கப் போகின்றோம், பிரம்மாண்டமான கூட்டங்களை ஏற்படுத்தப் போகின்றோம் என்ற அளப்பறை இன்னொரு பக்கம். இப்படியே அனுரை அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் பற்றியும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற கைதுகள் பற்றியும் ஒரு இயலாமை இடம்பெறுகின்றதோ என்ற ஒரு ஐயப்பாடும் ஒலித்து கொண்டே இருந்தது. ஆனால் நேற்றைய நாள் அதிமுக்கியமான குடும்பத்திலே ஜனாதிபதி, முன்னை நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, கொத்தபாய ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ போன்றவர்களில் கை வைக்க முடியாது என்று சவால் விட்டவர்களுக்கு அவர்களுடைய கூற்றை பிழை என்று நிரூபிப்பது போல நேற்றைய தினம் 4 நாமல் ராஜபக்ஷ விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை, சில வேளைகளிலே அடுத்த கிழமை ஏதாவது ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டு வெளியிலே வரவும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஏனென்றால் நீதிமன்றம் தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த நீதிமன்றத்துக்கு சரியான வரலாறுகளை அல்லது சரியான வேண்டுகோள்களை வைக்கப்படுகின்ற போது எந்த முடிவையும் எடுப்பதற்கு நீதிவான்களுக்கு உரிய உரிமை இருக்கின்றது. ஆகவே எதுவும் நடக்கலாம் என்ற நிலைப்பாடு உள்ளது. ஏன் நாமல் ராஜபக்ஷவுக்கு மாரடைப்பு வராதா, இரத்த அழுத்தம் ஏற்படாதா, அல்லது ஏதாவது திடீர் நோயொன்று பாதிக்காதா? எதுவும் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சுகாதார வைத்தியசாலைகள் இவர்களுக்கு சில வேளைகளிலே 2 திறந்து வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆகவே அடுத்த நொடிகளிலே என்ன நடக்கும் என்று இவருக்குமே தெரியாது. ஆனால் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதற்கு முன்பே ஆரிடம் கூறியிருந்தார், தான் 22 முன்பாக கைது செய்யப்படுவேன். 22 மிகப்பெரிய கூட்டம் ஒன்றை ஒழுங்கு பண்ணி இருக்கின்றோம். மக்கள் நுழைந்து வழியப் போகின்றார்கள். அந்த ஆதரவுகளை கண்டு சகிக்க முடியாமல் இருக்கின்றார்கள்
என்பிபி தரப்பினர். ஆகவே 22ஆம் தேதிக்கு முன்னே நிச்சயமாக என்னை கைது செய்வார்கள் என்று ஆணித்தரமாக அடித்து கூறியிருந்தார் நாமல் ராஜபக்ஷ. அவருடைய செயல்பாடுகள் தன்னை சுற்றி இறுகி கொண்டு வருகின்ற விடயங்களை நன்றாக கணித்து கொண்டிருப்பார். கைது செய்யப்பட்டு பலரிடம் இதை பற்றி துருவி துருவி ஆராய்ந்து நெருக்கி கொண்டு வருகின்ற விடயம் அவருக்கு தெரிந்து அதை அவர் கூறியிருக்கலாம். நிச்சயமாக இப்படி ஒன்று தனக்கு நடக்கப் போகின்றது என்பதை சர்வ நிச்சயமாக அறிந்து கொண்ட நாமல் ராஜபக்ஷ, ஆனால் அதற்கு அரசியல் சாயம் பூச முற்பட்டார். தன்னுடைய கூட்டத்துக்கு வரப்போகின்ற மக்களை பார்த்து சகிக்க முடியாமல் தன்னை கைது செய்ய போகின்றார்கள் என்ற கூற்றுக்களை முன்வைத்திருந்தார். எது எப்படி இருந்தால் என்ன, அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். இதுதான் உண்மை. ஏன் இவர் கைது செய்யப்பட்டார், எந்த பின்னணியிலே இவர் கைது செய்யப்பட்டார்? ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டதில் பெரும் நிதி மோசடி மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுகள் பூதாகாரமாக எழுந்திருந்தன. இந்த விவகாரம் ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் என்று ஊடகங்களில் அழைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதற்கு கண் காது மூக்கு என்று எல்லாமே வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்த விடயத்திலே ஈடுபட்டதாக கூறப்படுகின்றவர் கைது செய்யப்படாமல் தொடர்ச்சியாக வெளியிலே உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தார். உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை, சவால் விட்டு கொண்டிருந்தார். முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என்று பலமுறை சவால் விட்டு கொண்டிருந்தவரும் அவரேதான். இந்த சவால்களுக்கு பதிலடி கொடுத்தது போல்தான் நேற்றைய தினம் அமைந்திருந்தது. அவர் விசாரணைக்காக போகின்ற போது அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு சிறிய குழுவாக அவரின் பின்னால் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள், உயிரையும் கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன், நீதான் எங்களுடைய அடுத்த ஜனாதிபதி, இப்படியெல்லாம் கோஷங்கள் எழுப்பிக் கொண்டு அவரோடு சேர்ந்து சென்றார்கள். விசாரணை பகுதிக்கு செல்வதற்கு முன்பு வீதியை கடப்பதற்காக காத்து நிற்கின்றார். ஒரு சிறிய கூட்டம் நிற்கின்றது. அதிலே செல்லுகின்ற வாகனங்கள் வரை பார்த்தவுடன் ஹோனடித்து கொண்டு பலர் சென்றார்கள். அவர்கள் ஹோனடித்து கொண்டு சென்றதுக்கு காரணம் அவருக்கு ஹலோ சொன்னார்களோ, அல்லது இப்படி ஒரு மாமனிதன் மஹிந்த ராஜபக்ஷவனுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தவப்புதல்வன் இன்று வீதியிலே நடந்து சிக்னலிலே காத்து கொண்டு நிற்கின்றார், இந்த பெருமையை பாருங்கள் என்று சொல்லி உலகத்துக்கு காட்டுவதற்காக அவர்கள் ஹோன் அடித்து கொண்டு சென்றார்களோ தெரியவில்லை. பல வாகனங்கள் இவ்வாறு செய்து கொண்டு சென்றதும் அவர் சிக்னலுக்காக நீண்ட நேரம் காவல் நின்றதும் அந்த தெருவை கடப்பதற்காக நீண்ட நேரம் காவல் நின்றதும் பார்ப்பதற்கு ஆச்சரியமான காட்சியாக இருக்கும். எத்தனை இராணுவத்தினர், எத்தனை போலீசார், எத்தனை பாதுகாவலர்கள், எத்தனை கார்கள், எத்தனை வேன்கள் புடைசூழ மக்களை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு காவல் காக்க வைத்துவிட்டு சென்று கொண்டிருந்த ஒரு கூட்டம் இன்று அந்த வாகனங்கள் சென்று பச்சை நடை பாதை விளக்கு எரியும் வரை காவல் நிற்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற போது இலங்கையிலே ஜனநாயகம் துளிர்விட்டு வளரத் தொடங்கிவிட்டதா என்ற கேள்வி எழுகின்றது. ஆம், சட்டம் எல்லோருக்கும் பொது, சட்டம் எல்லோர் மீதும் பாயும், சட்டத்துக்கு எவரும் விதிவிலக்கில்லை என்று பத்திரிகைகளிலும் மேடைகளிலும் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதை இன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக நிலைமை மாறியிருக்கின்றது.
என்றுதான் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் எவ்வளவு தூரம் இது நடக்கும் என்று தெரியவில்லை. இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், இவரை அந்த விசாரணைக்காக போகின்ற போது இவரோடு சென்றவர்களிலே ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்களும் ஒருவராக சென்று கொண்டிருந்தார். தன்னுடைய தலைவனின் தனியனுக்காக அவர் தோளோடு தோள் நின்று சென்று கொண்டிருந்தார். இவர் கைது செய்யப்பட்டு சிறிது நேரத்துக்கு முன்போ பின்போ அவரும் கைது செய்யப்பட்டு விட்டார். இது வேடிக்கையாகவும் இருக்கின்றது. ஒருபுறம் நாட்டின் நிலைமை எப்படி செல்கின்றது என்று ஆச்சரியப்படவும் வைக்கின்றது. ஆம், அவரோடு தோளோடு தோள் நின்று சென்றவர் கூட கைது செய்யப்பட்டு ஆனால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. ஆனால் நாமல் ராஜபக்ஷ பிணையில் விடுவிக்கப்படாமல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இந்த கம்பிகள் எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்கும் என்பது எவருக்குமே தெரியாது. எப்படி இவர் வெளியாலே வரப்போகின்றார் என்பது எவருக்குமே தெரியாது. எது நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இந்த சாம்ராஜ்யத்தையும் அசைத்து பார்க்க முடியும் என்று அனுரகுமார அரசாங்கம் காட்டியிருக்கின்றது. அதுதான் உண்மை. சரி, இந்த ஊழல் ஏபஸ் நிறுவனத்தினுடைய ஊழல் பற்றி பல மில்லியன் டாலர்கள் லஞ்சமாக கைமாறியதாக கபில சந்திரசேன என்ற ஒருவர் விசாரிக்க அழைக்கப்பட்டிருந்தார். பின்பு விடுவிக்கப்பட்டார். அவர் மரணமடைந்திருந்தார். தற்கொலையா கொலையா என்று இன்று வரை தெரியாத ஒரு நிலைமை. இந்த விசாரணைகள் முடுக்கப்படும் போதெல்லாம் பலர் மர்மமாக மாய்ந்து கொண்டிருப்பதும், கொலையா தற்கொலையாக என்று தெரியாமல் இணையதளங்களும் தொலைக்காட்சிகளும் விவாதித்துக் கொண்டிருப்பதும் முடியாத தொடராகவே சென்று கொண்டிருக்கின்றது. அந்த பின்னணியிலே ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீதும் கபில சந்திரசேன மீதும் குற்றச்சாட்டு வழக்கு நடந்து வருகின்றது. இங்கேதான் இவருடைய கைதும் அமைந்திருக்கின்றது. இந்தியாவுடன் பெரும் ஒப்பந்தங்கள், ஏர்பஸ் நிறுவனம் 1200 விமானங்களுக்கான ஆர்டர்கள் பெற்று வலுவாக உள்ளது. இந்த நிலைமையிலேதான் ஏர்பஸ் நிறுவனத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் 2013 ஆண்டு ஏறத்தாழ 13 வருடங்கள் ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 6 330 ரக விமானங்களும் 350 ரக விமானங்கள் 4 வாங்கப்பட்டது. ஆகவே நாட்டிற்கு இப்படியான விமானங்களையெல்லாம் வாங்குகின்றார்கள், நாட்டை முன்னேற்றி கொண்டு செல்கின்றார்கள் என்று பலரும் பேசியது கேட்கக்கூடியதாகத்தான். அது மட்டுமல்ல, 350 ரக விமானங்கள் 4 வாடகை அடிப்படையிலே விமான சேவைக்காக, ஸ்ரீலங்கன் விமான சேவைக்காக வழங்கப்பட்டது. இந்த நிலையிலே இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவரின் மனைவிக்கு 16 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை லஞ்சமாக வழங்க அந்த நிறுவனம் இணக்கம் தெரிவித்திருந்ததாக நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இவ்வாறான பின்னணியிலே நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது மக்கள் எப்படி எடுக்கின்றார்கள்? பல மக்களுக்கு இது ஒரு இனிப்பான விடயமாக இருக்கின்றது. குற்றம் செய்தவர்கள் விசாரிக்கப்படுவார்கள், குற்றவாளிகளாக காணப்பட்டால் தண்டிக்கப்படுவார்கள். இது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி என்ற ஒரு நிலைமை உருவாகியுள்ளது என்று மிகவும் குதூகலமாக ஒரு சாரார் காணப்படுகின்றார்கள். இன்னொரு சாரார் எம் இளம் தளபதியை, இளம் போர்வாளை, எதிர்கால தானை தலைவனை, எதிர்கால ஜனாதிபதியை இந்த அரசாங்கத்தால் எப்படி கைது செய்ய முடியும்? நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இப்போதுள்ள அரசியல்வாதிகளை எல்லாம் பிடித்து உள்ளுக்கு போடுவோம், இது சர்வ நிச்சயம் என்று கற்பூரம் அடைத்து
சூளுரைக்கின்ற காட்சிகள் இடம்பெறுகின்றது. ஆனால் என்பிபி அரசாங்கம் ஒரு வேளையிலே இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மீது கை வைப்பதற்கு அல்லது நீதித்துறை இவர்கள் மீது கை வைப்பதற்கு சற்று தயங்கிக் கொண்டிருந்ததோ என்று கூட எண்ணத் தோன்றுகின்றது. ஏனென்றால் இவர்கள் மீது கை வைத்தால் நாடே கொந்தளித்துவிடும், நாடே தீப்புளம்பாகிவிடும், நாடே பற்றி எரியும், நாடே ஸ்தம்பித்து போய்விடும் என்றெல்லாம் கதைகள் பேசப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் நாடு முழுவதும் மிக அமைதியாக இருந்தது. எங்கே அந்த வீரர்கள் எல்லாம் எங்கே சென்று விட்டார்கள் என்று கூட தெரியவில்லை. கைதுக்கு எதிராக ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எதையுமே காண கிடைக்கவில்லை. ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் சத்தம் இட்டுக்கொண்டு நிற்பதைத்தான் இணையதளங்களும் தொலைக்காட்சிகளும் திரும்ப திரும்ப காட்டிக்கொண்டிருந்தது. இவ்வளவுதானா இந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஆதரவு என்று பலர் கேள்வி கேட்கின்றார்கள். எனக்கு தெரியவில்லை. அந்த கேட்கின்றவர்கள் கேட்கின்றார்கள், இத்தனை மக்கள் தானா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு இப்போது இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். உங்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக நீங்கள் கூறுங்கள். உடைந்த சாம்ராஜ்யம் ஒன்றின் நடவடிக்கை என்று கண்முன்னே தெரிந்து கொண்டிருக்கின்றது. எவருக்குமே அஞ்சாமல், எதை பற்றியுமே பொருட்படுத்தாமல், தாங்கள் நினைத்த எவரையும் கைது செய்து கொண்டு அடக்கி ஒடுக்கிக் கொண்டு கொலை செய்து கொண்டு இருந்தார்கள் என்று பல இணையதளங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படியானவர்களுக்கு இன்று இந்த நிலைமை வந்திருக்கின்றது. இது தொடக்கம் என்று சிலர் கூறுகின்றார்கள். ஆகவே முடிவு எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்க்கின்ற போது உங்களுக்கே இந்த ஆகாயம் விரிந்து தெரியும் அல்லவா? இதுதான் இன்றைய நாட்டு நடப்பு. நேர்கள் இதுவரை கேட்டது நாட்டு நடப்பு.

0: 잘한 점.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்றது இனிமையான பாடல் ஒன்று. இசையிலே இமானுடைய இசைகள் எப்போதும் மெலோடி இசைகள் என்றால் கேட்கவே தேவையில்லை. அவ்வளவு இனிமையாக இமான் இசைகளை தந்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த பாடலும் இமானுடைய இசையிலே ஒலித்த பாடல். மைனா மைனா நெஞ்சுக்குள்ளே கேட்டு பார்ப்போம் இனிமையான அந்த பாடலை. இது உங்களுக்காக காட்டலையில் கலந்து வருகின்றது நேர்களே.

மைனா நெஞ்சு கிள்ள வம்பு பண்ணுங்க. இனிமையான அந்த பாடல் மைனா என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலித்த பாடல். டி இமானுடைய இசையிலே ஷான் பாடிய பாடல் அந்த பாடல். நேர்கள்

கவிதைகள் சில. 2026 பறக்கின்றது, இந்த ஆண்டை எப்படி வரவேற்பது என்று கவிஞர்கள் சிந்திக்கின்றார்கள். அவர்களுடைய சிந்தனையிலே பல விடயங்கள் உருவாகின்றது. கவிதை என்றாலே ஒரு சில வரிகளிலே மிக ஆழமான விடயங்களை சொல்லிச் செல்வதுதான் கவிதை. அந்த வகையிலே இந்த கவிஞர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சிந்திக்கின்றார்கள். புதிய ஆண்டை எப்படி வரவேற்பது, புதிய ஆண்டிலே என்னவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கவிதைகள் வருகின்றது. 2026 உலகை ஆளப்போவது அன்பா ஆயுதமா என்று ஒரு கவிஞர் சிந்திக்கின்றார். குளிர்வித்து உலகை மகிழ்விப்பாயே, குளிரில் பிறக்கும் 2026 நீயும் குளிர்வித்து உலகை மகிழ்விப்பாயே. அதிநவீன விஞ்ஞானம் இங்கு அமைதியை தரும் என்று நம்பியிருந்தோம். உலகச் சோலையில் சமாதான புறாக்கள் ஒன்றாய் சிறகடிக்கும் என்று எண்ணியிருந்தோம். நடப்பவை அனைத்தும் எதிர்மாறுதான். நல்லவர் மனம் ஒன்றும் அமைதியின்மைதான். அமைதியை தேடி ஓடி வந்தால் அணுகுண்டை காட்டி பயமுறுத்துகின்றார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரண்டுக்கும் இங்கு எதிரும் புதிரும்மாய் இருப்பதினாலே ஆயிரக்கணக்கில் மக்கள் இங்கு அனுதினமும் செத்து மடிகின்றார். ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்வதினாலே தொடர்ந்து உலகம் அமைதியின்றி நித்தம் நித்தம் நிம்மதி தொலைத்து நிற்கிறது வேதனையை தாங்கியபடியே. இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த 26 நீயும் உதவிடு. உலக நாடுகள் அமைதியில் திளைக்க உறுதியாய் நின்று உலகை காத்திடு. ஏழை பணக்காரர் எழுத்தறியாதோர் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி ஒன்றே பொங்கி பெருகி புதுமை படைத்திட புத்தாண்டி நீயும் வழிவகுப்பாயே என்று இந்த கவிஞர் ஆத்மநாதன் கூறுகின்றார். அவருடைய பார்வையிலே இந்த போரானது சமாதானத்தை தரப்போகின்றதா அல்லது இப்படியே தொடர்ந்து கொண்டு போகப் போகின்றதா என்று அவர் சிந்திக்கின்றார். அடுத்த கவிஞருடைய கவிதையை பார்ப்பதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்போம் நேர்களே. இனிமையான பாடல் ஒன்று, அந்த பாடல் மனதை எல்லாம் தொட்டு செல்லுகின்ற பாடல். அந்த பாடலை கேட்டுவிட்டு அடுத்த கவிதையை, நான் படித்து சுவைத்த கவிதைகளிலே அடுத்த கவிதையை என்னவென்று பார்ப்போம்.

கேட்ட அந்த இனிமையான பாடல் அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தில் இருந்து ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்தில் எத்தனை ராகம், அருமையான அந்த பாடல் காட்டலையில் கலந்து வந்தது நேர்களே. அந்த பாடலை தொடர்ந்து நான் படித்து சுவைத்த கவிதைகள் கவிதைகளிலே அடுத்த கவிதையாக நான் இந்த கவிதையை தருகின்றேன், கேட்டு பார்ப்போம். இன்னொருவர் இப்படி ஒரு கவிதையை தருகின்றார், அது சுவாரஸ்யமாகவும் இருக்கின்றது. வேளாண்மை எங்கு விளங்கு விளங்கி செலுத்திட உரிய தருணத்தில் உயிரினை மழையை தருவேன் என்று தன்மையாய் நீயும் உரைத்தே எங்கள் உளத்தில் பால் வார்த்திடு. பெரியோர் சிறியோர் முதலாளி தொழிலாளர் அனைவரும் இங்கு அகமகிழ்ந்து வாழ்ந்திடவே சூழலை ஏற்படுத்தி தந்திடவே உன்னால் முடியும் உதவிடு நல்லாண்டே. காற்று மாசை கவினுறு டெல்லியில் நீக்கியே மக்களை நிம்மதி கொள்ளச் செய். மழையை பொழிந்திடு மாசை துரத்திடு தூய காற்றை சுவாசித்து அவர்களும் துன்பம் நீங்கி துயிலில் ஆளட்டும். இது இயற்கை எப்படி மாற வேண்டும் என்று அந்த கவிஞன் எண்ணுகின்றான். அதனால் அவனுடைய வரிகள் இப்படி அமைகின்றது. உலகை அமைதியில் உறுதியாய் நிறுத்தினால் அமைதிக்கான அரிய நோபல் பரிசை உனக்கு வழங்க ஒருமித்த தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் உரியோருக்கு அனுப்புவோம். சரித்திரத்தில் நீயும் சாகா இடத்தை பெற்றே நல்ல பெருமை மிகப் பெறுவாய். குளிரில் பிறக்கும் 2026 நீயும் குளிர்வித்து உலகை மகிழ்விப்பாய். இப்படி ஒவ்வொரு கவிஞர்களுடைய சிந்தனைகளும் வித்தியாசமாக செயல்பட்டு கொண்டு செல்கின்றது. அந்த வகையிலே வந்த இந்த கவிதைகள் எனக்கு பிடித்த கவிதைகளாக இருந்தது நேர்களே, அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அடுத்து அலங்கரிக்கிறது ஒரு இனிமையான பாடல் ஒன்று நேர்களே. அந்த பாடலை தொடர்ந்து 9 செய்திகளையும் அதனை தொடர்ந்து அறிவிப்புகளையும் கேட்கலாம். செய்திகளையும் அறிவிப்புகளையும் தொடர்ந்து இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்கள் 30/11/2025 அன்று நாட்டு மக்களுக்காக டிட்வா புயலுக்காக ஆற்றிய உரை தமிழாக்கம் சுருக்கமாக தருகின்றேன் நேர்களே. அதை செய்திகளையும் அதனை தொடர்ந்து வரும் அறிவிப்புகளையும் தொடர்ந்து அந்த அனுரகுமார திசநாயக்க அவர்களுடைய உரையை கேட்கலாம் நேர்களே. தொடர்வது இனிமையான பாடல் ஒன்று. நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலே இருந்து மலேசிய வாசுதேவன் சைலஜா பாடிய அருமையான அந்த பாடல் இளையராஜாவினுடைய குரலிலே 1000 மலர்களே மலருங்கள். அற்புதமான அந்த பாடல். இளைஞர்களாக நாங்கள் எல்லாம் இருந்த காலத்திலே தொடர்ந்து கேட்டு ரசித்த ஒரு பாடல் அந்த பாடல் காற்றலையில் கலந்து வருகின்றது.

கேட்ட அந்த இனிமையான பாடல் ஆயிரம் மலர்களே மலருங்கள், நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலே இருந்து மலேசிய வாசுதேவன் சைலஜா பாடிய அந்த பாடல், இளையராஜாவினுடைய அற்புதமான இசையிலே ஒலித்த பாடல் காற்றலையில் கலந்து வந்தது நேர்களே. இளையராஜா உடைய இசை என்றாலே கேட்கவும் வேண்டுமா? அற்புதமான பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருந்த இளையராஜா அந்த காலத்திலே நாங்கள் இளைஞர்களாக இருந்த போது தந்த பாடல்தான் இந்த அருமையான பாடல்.

0: வணக்கம். தமிழ் முழக்கத்தின் செய்திகள்.
1: செம்மணி மனித புதைகுழி மீறல்களுக்கு உத்தரவிட்ட பொறுப்பாளிகள் யார்? பக்கச்சார்பற்ற குற்றவியல் விசாரணைகள் அவசியம் என்கின்றது ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம். ஊழல் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தீவிர விசாரணை. அமைச்சர் நளிந்த ஜெயதிச. மலையக மக்களுக்கு காணி உரிமை வேண்டும், ஐநா ஆணையாளர் அதிரடி வலியுறுத்தல். நாமலுக்காக பதற்றத்துடன் ஓடி வந்த அர்ச்சுனா எம்பி. மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா செல்லும் இலங்கை அதிகாரிகள் குழு. தமிழ் முழக்கத்தின் செய்திகள். செய்தி தயாரிப்பு இலங்கை செய்திகள் முருகையா தமிழ்ச்செல்வன். ஆஸ்திரேலிய உலக செய்திகள் வைத்திலிங்கம் ஈழலிங்கம். செய்திகள் வாசிப்பவர் சேனா பாஸ்கரன். தொடர்வது விரிவான செய்திகள். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி விவகாரத்தில் அகழ்வு பணிகள் சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தர கட்டமைப்பை கட்டியெழுப்பதுடன் இம்மீறல்களை நிகழ்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் இருந்தவர்களை அடையாளம் காணல் உள்ளடங்கலாக இது பற்றிய பக்கச்சார்பற்ற குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 7ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இம்முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டேக்கின் இலங்கையில் தொடர்பில் 73 அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதற்கமைய இலங்கை அரசாங்கம் பதிலளிக்கும் வகையில் நாட்டின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் பின்வருமாறு. இவ்வறிக்கை 2025 அக்டோபர் தொடக்கம் 2026 ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டதாகும். அதன்படி இலங்கை அரசாங்கம் சட்ட மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் தொடர்பில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ள போதிலும் மிக மோசமான பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து பிரயோகித்து வருகின்றது. அதன் விளைவாக தன்னிச்சையான கைதுகள் தொடர்ந்து இடம்பெறுவதுடன் பலர் குற்றச்சாட்டுக்கள் இவையுமின்றி நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அது மாத்திரமன்றி சிவில் சமூக பிரதிநிதிகள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் அரசின் தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். அத்தோடு காணிகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் குறித்த பதட்டங்கள் தொடர்ந்து நீடிக்கின்றன. பல தசாப்த காலமாக தொடரும் நிறைவேற்று அதிகார துஷ்பிரயோகம், அடக்குமுறை சட்டங்கள், தடுப்பு காவலின் கீழான வன்முறைகள் மற்றும் ஆழமாக வேரூன்றி இருக்கும் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கு என்பவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தற்போதைய அரசாங்கத்துக்கு இன்னமும் இருக்கின்றது. ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய வழக்குகள் மற்றும் போருக்கு பின்னரான காலப்பகுதியில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பான சில முக்கிய வழக்குகள் சார்ந்து இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்னும், நாட்டில் நீண்டகாலமாக நடைமுறையில் இருக்கும் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மேலும் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதேபோன்று சித்திரவதைகள் மற்றும் போலீஸ் காவலின் கீழ் இடம்பெறும் மரணங்கள் தொடர்கின்றன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கையின் பிரகாரம் 2025 சித்திரவதைகள் மற்றும் மிக மோசமான நடத்துகை என்பன தொடர்பில் 602 முறைப்பாடுகளும், 2026 ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் 138 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. அது மாத்திரமன்றி போலீஸ் காவலின் கீழ் கடந்த ஆண்டு 18 மரணங்களும், இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் 3 மரணங்களும் பதிவாகியுள்ளன. குறிப்பாக போதைப்பொருள் தொடர்பான சிறிய குற்றச்சாட்டில் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 40 வயதான கைதியொருவர் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி கடுமையாக தாக்கப்பட்டமையினால் உயிரிழந்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த ஜூலை மாதம் பதிவான வன்முறைகளில் சுமார் 32 பேர் உயிரிழந்துள்ளனர். இவை சிறைச்சாலைகளில் நிலவும் தீவிர நெருக்கடி மற்றும் கட்டமைப்புசார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவாறான சிறைச்சாலை மறுசீரமைப்பின் அவசியத்தை காண்பிக்கின்றது. அடுத்ததாக சிவில் சமூக பிரதிநிதிகள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளருக்கு எதிரான மீறல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் தொடர்பான 16 முறைப்பாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. குற்றப்புலனாய்வு பிரிவின் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர், இராணுவத்தினர் உள்ளிட்ட தரப்பினரால கண்காணிப்பு, அச்சுறுத்தல், பழிவாங்கல் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை இத்தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. அரசாங்கம் இனவாதத்தை எதிர்த்து இன நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவித்து வரும் அதேவேளை உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதற்கான பரந்துபட்ட முயற்சிகள் ஸ்தம்பிதமடையக்கூடிய அபாயமும் மாற்றத்தை நோக்கிய பயணத்தின் வேகம் மந்தமடையக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது. மேலும் ஆயுத மோதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படும் சர்வதேச சட்டத்தின் கீழான குற்றங்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை தண்டிப்பதில் தோல்வி நிலவுகின்றது. 2 தசாப்தங்களுக்கு மேல் இடம்பெற்ற ஆயுத மோதலின் போது சகல தரப்பினராலும் நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் மீறல்களுக்கான பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும். அத்தோடு இலங்கை அரசாங்கம் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறலை முன்னிறுத்திய அதன் முயற்சிகளை இரட்டிப்பாக்க வேண்டும். அது மாத்திரமன்றி பயங்கரவாத தடை சட்டம் திருத்தி அமைக்கப்படும் வரை அச்சட்டத்தின் பிரயோகத்தை இடைநிறுத்துவதுடன் அதன் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுக்கு காவலில் வைக்கப்பட்டிருப்பவர்களை விடுவிக்க வேண்டும். மேலும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக நம்பத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் அக்குற்றச்சாட்டுக்கள் முறையாக விசாரிக்கப்படும் வரை அரச உயர்மட்ட சேவைகளிலும் உயர் பதவிகளிலும் இருந்து விலத்தி வைக்கப்பட வேண்டும். அது மாத்திரமன்றி செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி விவகாரத்தில் அகழ்வு பணிகள் சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச தடையவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தரக்கட்டமைப்பை கட்டியெழுப்புவதுடன் இம்மீறல்களை நிகழ்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் இருந்தவர்களை அடையாளம் காணல் உள்ளடங்கலாக இதுபற்றிய பக்கச்சார்பற்ற குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தவறுகளை செய்தவர்களும் அதற்கு துணை நின்றவர்களுமே சட்டத்தை கண்டு அச்சப்பட வேண்டுமென அமைச்சர் நளிந்த ஜெயதிஸ தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டமை குறித்து நீதிமன்றமே அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கும். போலீசார், குற்ற புலனாய்வு திணைக்களம் அல்லது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஆகியவை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும் தகவல்களின் அடிப்படையில் நீதிமன்றம் உரிய முடிவுகளை எடுக்கும். குற்றமொன்றில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய நபர்தான் எந்த அளவுக்கு அக்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளாரா என்பதை நன்கு அறிவார். புலனாய்வு அதிகாரிகள் படிப்படியாக உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதால் குற்ற உணர்ச்சி உள்ளவர்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடும். அத்துடன் கடந்த ஆட்சி காலத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைவிடப்பட்ட அல்லது திரும்ப பெறப்பட்ட சில முறைப்பாடுகள் குறித்தும் மீண்டும் மறுவிசாரணைகள் நடாத்தப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்களும் தவறுகளுக்கு துணை நின்றவர்களுமே அரசாங்கத்தின் இந்த சட்ட நடவடிக்கைகளை கண்டு அச்சப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள மனித உரிமை கவுன்சிலின் 66வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான எழுத்து மூல அறிக்கையை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சமர்ப்பிக்க உள்ளார். கூட்டத்தொடரின் ஆரம்ப நாளிலேயே சமர்ப்பிக்கப்படவிருக்கும் அந்த அறிக்கையின் முன்னோட்ட விவரங்கள் இப்போது வெளியாகியுள்ளன. இவ்வறிக்கையிலேயே பின்வரும் விடயங்கள் கூறப்பட்டுள்ளன. மலையக தமிழ் சமூகத்தின் முழுமையான அர்த்தமுடையதுமான பங்கேற்பை தொடர்ந்து அவர்களுக்கான சமமான மறுசீரமைப்பு நிலம் மற்றும் வீட்டு உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும். நிலங்களை திருப்பி கையளிப்பது தொடர்பான வாக்குறுதிகள் காலக்கெடுவுக்கு உட்பட்டவை, வெளிப்படையானவை, போதுமான அளவு மறுபரிசீலனை செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டவை மற்றும் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடியவை என்பதை உறுதி செய்ய வேண்டும். மலையக தமிழ் சமூகத்தின் முழுமையானதும் அர்த்தமுடையதுமான பங்கேற்பை தொடர்ந்து அவர்களுக்கான சமமான மறுசீரமைப்பு, நிலம் மற்றும் வீட்டு உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கொழும்பு நீதிமன்ற வளாகத்துக்கு அவசரமாக சென்ற காணொளி சமூக வலைத்தளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏபஸ் ஒப்பந்தம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சரத்துக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் நாமல் ராஜபக்ஷ முன்னிலையாகியிருந்தார். அவரிடம் சுமார் 5 மணி நேரம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது நாமல் ராஜபக்ஷவை எதிர்வரும் செப்டம்பர் 18 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து நாமல் ராஜபக்ஷ கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிறைச்சாலையின் பாதுகாப்பு மிக்க விசேட அறையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த அறையில் நாமல் ராஜபக்ஷவுடன் மேலும் 10 கைதிகள் வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கொழும்பு நீதிமன்ற வளாகத்திற்கு அவசரமாக சென்றதாக கூறப்படும் காணொளியொன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகின்றது. அர்ச்சுனா எம்பி எதற்காக நீதிமன்றத்திற்கு சென்றார் என்பது தொடர்பில் காணொளியில் தெளிவான தகவல்கள் வெளியாகாத நிலையில் அவரது வருகை தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது முகல் நூல் பக்கத்தில் அவரது சார்பில் வெளியிடப்பட்டுள்ள பதிவொன்று சமூக வலைத்தளங்களில் கவனம் பெற்றுள்ளது. குறித்த பதிவில் கடந்த 2 ஆண்டுகளாக தமக்கு எதிராக ஆதாரங்கள் இருப்பதாக அரசாங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தம்முடன் தொடர்புடைய ஏதேனும் ஆதாரங்கள் இருந்தால் நியாயமானதும் பாரபட்சமற்றதுமான விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் நாளை மக்கள் சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் ஜனாதிபதி மக்களுக்கு உரையாற்ற உள்ளதாகவும் பதிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2 வருட ஆட்சிக்கு பின்னர் உண்மையில் மக்களுக்காக என்ன செய்துள்ளனர் என்பது தொடர்பில் பல தீவிரமான கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இன்று இடம்பெற்ற சம்பவத்தை புறக்கணிப்பது கடினம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் செப்டம்பர் 12 அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ள தனது மக்கள் பேரணியின் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை, மறைத்து வைப்பதற்கு எதுவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ள அந்த பதிவில் தாம் நம்பிய சரியான விடயங்களுக்காகவும் தாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்கும் உறுதியுடன் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்வதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமது சுதந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே பறிக்க முடியும், ஆனால் அது குரலையோ நம்பிக்கைகளையோ அல்லது நாட்டின் மக்களுக்காக தாம் கொண்டுள்ள அர்ப்பணிப்பையோ பறித்து கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அதிகாரம் தற்காலிகமானது என்றும் உண்மை என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ள அவர், தற்போதைய சம்பவங்கள் எதற்காக எப்போது யாரால் மேற்கொள்ளப்பட்டன என்பதற்கு வரலாறு சாட்சியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவி வரும் மீனவர் பிரச்சினைகள் உள்ளிட்ட நடைமுறை சிக்கல் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இலங்கை அதிகாரிகள் குழு எதிர்வரும் 25 இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார்கள் என்று கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார். கிளிநொச்சியில் நேற்று வெள்ளிக்கிழமை ஊடகவியலாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, எதிர்வரும் 25 நடைபெறவுள்ள இந்த பயணம் கச்சை தீவு தொடர்பில் விவாதிப்பதற்கானதல்ல, மாறாக இந்தியாவிலிருந்து இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி வரும் இழுவை படகுகளினால் வடக்கு கடற்பரப்பின் கடல் வளம் மற்றும் வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது குறித்து கலந்துரையாடுவதற்கே இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுப்பது மற்றும் கடல் எல்லையை பாதுகாப்பதற்கே இந்த சந்திப்பில் முக்கியத்துவம் வழங்கப்படும். கச்சதீவு இலங்கைக்கு உரித்தானது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சர்வதேச சட்டங்கள், இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மற்றும் கடல் எல்லை நிர்ணயம் தொடர்பான ஆவணங்களின் அடிப்படையில் கச்சதீவு இலங்கையின் இறையாண்மைக்கு உட்பட்டதாகும். தமிழக அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் இருப்பு மற்றும் வாக்கு வங்கியை பாதுகாப்பதற்காகவுமே கச்சதீவு மீளப் பெறப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். எதிர்கட்சி தலைமையை பதவியை மையமாக கொண்டு சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க தரப்புகளுக்கு இடையில் இடம்பெறும் அரசியல் போட்டி மக்களின் நலனுக்காக அல்ல. கடந்த காலங்களில் நாட்டை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளிய அரசியல் சக்திகள் தங்கள் மீதான சட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே இதுபோன்ற அரசியல் நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசு எதிர்கட்சிகளின் சலசலப்புகளுக்கு இடமளிக்காமல் நாட்டின் எதிர்கால நலனை இலக்காக கொண்டு தொடர்ச்சியான மக்கள் நல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் செய்திகள். தொடர்வது ஆஸ்திரேலிய மற்றும் உலக செய்திகள். தொழிலாளர் கட்சியின் கடுமையாக உயர்த்தப்பட்ட புகையிலை மீதான கலால் வரியானது சட்டபூர்வ சிகரெட்டுகளின் விலையை சட்டவிரோத விலையை விட மிகவும் அதிகமாக உயர்த்தி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் கள்ளச்சந்தையில் ஆதிக்கம் செலுத்த திறம்பட வழிவகுத்துள்ளது என்று நிழல் உள்துறை அமைச்சர் ஜொனத்தன் டூனியம் குற்றம் சாட்டுகின்றார். நாடாளுமன்ற வரவு செலவு அலுவலகம் மூலம் நாங்கள் செய்த மாதிரி ஆய்வின் அடிப்படையில் கலால் வரியை 80% குறைப்பது சட்டபூர்வ சிகரெட்டுகளின் விலையை சட்டவிரோத சிகரெட்டுகளின் விலைக்கு நிகரான நிலைக்கு கொண்டு வரும் என்று திரு டூனியம் கூறினார். அவர்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படிய விரும்புகின்றார்கள். சட்டபூர்வமான பொருட்களின் விலையை இவ்வளவு அதிகமாக உயர்த்திய கலால் வரி அதிகரிப்பு இந்த குற்ற கும்பல்கள் தாங்கள் இப்போது அமைத்துள்ளதைப் போல செயல்படுவதற்கு வழிவகுத்து சிவப்பு கம்பளம் விரித்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹோமன்ஹேகன் ஹென்சென்சஸ் சென்டர் தலைவர் பியோன் லோம்பர்க் நிகர பூஜ்ஜியத்தை அடைவது உண்மையில் மேலும் பலரை பசியால் வாடச் செய்யும் என்று தெரிவித்துள்ளார். நீங்கள் நிகர பூஜ்ஜியத்தை நெருங்க முயற்சித்தால் டிராக்டர்கள் மற்றும் அனைத்து வகையான பிற உபகரணங்களின் விலையும் அதிகரிக்கும். உரத்தின் விலையும் மிகவும் அதிகமாகிவிடும் என்று திரு லம்பர்க் கூறினார். இதன் நிகர விளைவு என்னவென்றால் உண்மையில் மேலும் பலர் பசியால் வாடுவார்கள். காலநிலை மாற்றம் ஒரு பிரச்சினை தான், ஆனால் அது எந்த வகையில் மிக முக்கியமான பிரச்சினை அல்ல. அவர் குறிப்பிட்டுள்ளார். இளம் வயதினர், அனுபவமற்றவர்கள், சொற்ப பணத்துக்காக கொலை செய்ய துணிபவர்கள் சிட்னி தெருக்களில் அப்பாவி மக்களை கொல்லும் ஒழுங்கற்ற குற்றம் என்று விவரிக்கப்படும் கும்பலின் முகம் இதுதான் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் எந்த தொடர்பும் இல்லாத 2 பேர் இந்த வாரம் நகரின் புறநகர பகுதிகளில் வரும் 2 நாட்களில் ஆள்மாறாட்ட கொலைகள் என சந்தேகிக்கப்படும் சம்பவங்களில் கொல்லப்பட்டனர். 23 வயதான அப்பாவி பல்கலைக்கழக மாணவர் மார்க்கோ டாபியா செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:40 சிட்னியின் தென்மேற்கில் உள்ள கிளன் அல்பெயின் உள்ள தனது குடும்ப வீட்டில் முகமூடி அடைந்த நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுமார் 36 மணி நேரத்திற்கு பின்னர் 40 வயதான ஜொஷுவா மெக்டொனால்ட் சிட்னியின் மேற்கில் உள்ள மெரிலான்ஸ் வெஸ்டில் ஒரு வீட்டிற்கு வெளியே ஆள்மாறாட்ட கொலையென சந்தேகிக்கப்படும் மற்றொரு சம்பவத்தில் கொல்லப்பட்டார். இந்த 2 கொலைகளுக்கும் பின்னணியில் உள்ள சூழ்நிலைகள் குறித்து காவல்துறை விசாரித்து வருகின்றது. அலமெரின் குற்றம் குடும்பத்திற்கும் பசிபிகா மக்களுக்கு எதிரான ஒரு வரலாற்று இழிச்சொல்லிருந்து தனது பெயரை பெற்ற தங்களை கோகனட் கார்டல் என்று கூறிக்கொள்ளும் கும்பலுக்கும் இடையிலான இரத்த களரி பகை உட்பட இந்த கொலைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதா என்பதை புலனாய்வாளர்கள் கண்டறிய முயற்சிப்பார்கள். விசாரணைகள் தொடரும் நிலையில் வெளிநாடுகளில் உள்ள குற்ற கும்பல் தலைவர்களால் குறைந்த ஊதியத்தில் பணிக்கமர்த்தப்படும் அனுபவமற்ற பெரும்பாலும் இளம் வயது கூலி கொலையாளிகளின் அதிகரித்து வரும் பயன்பாட்டுடன் திரு டாபியா மற்றும் திரு மெக்டொனால்டின் மரணங்களை காவல்துறையும் நியூ சவுத் வேல்ஸ் அரசாங்கமும் தொடர்புபடுத்தியுள்ளன. காவல்துறையில் இது ஒரு கடினமான புதிய களம் என்று நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை அமைச்சர் ஜஸ்மின் ஹெட்லி கூறினார். இந்த மாதிரி மிகவும் புதியது, மேலும் இது மிகவும் கடினமானது என்று அவர் கூறினார். எனினும் காவல்துறை தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பசிபிக் பிராந்தியத்தில் சீனா சமீபத்தில் நடாத்திய ஏவுகணை சோதனை குறித்து பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் உள்ளிட்ட பசிபிக் தீவு நாடுகளின் தலைவர்கள் தங்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். பசிபிக் தீவுகள் மற்றும் பசிபிக் ஐலாண்ட்ஸ் ஃபோரம் வெளியிட்ட இறுதி அறிக்கையில் போதுமான முன்னறிவிப்பு இன்றி பல உறுப்பு நாடுகளின் வான்வெளிக்கு மேலே பாய்ந்து சென்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நடைமுறைகளின்படி ஏவுகணை சோதனைக்கு குறைந்தது 24 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அறிவிப்பு வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் வெளிப்படைத்தன்மையையும் நம்பிக்கையையும் உறுதிப்படுத்துமாறு இத்தகைய சோதனைகளை மேற்கொள்ளும் அனைத்து நாடுகளையும் தலைவர்கள் வலியுறுத்தினர் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்தது. இருப்பினும் இந்த அறிக்கைக்கு முழுமையான ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. நவ்ரு நாடு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. அதே வேளையில் வியாழக்கிழமை நடைபெற்ற தலைவர்களின் இறுதி ஆலோசனை கூட்டத்தில் கிரிபாட்டி நாடு பங்கேற்கவில்லை. அமெரிக்காவுடன் ஒப்பிடுகையில் சீனா தனது ஏவுகணை சோதனைக்காக ஏன் அதிக விமர்சனங்களை எதிர்கொள்கின்றது என்பதை பிரதமர் அல்பானிஸ் விளக்கினார். அமெரிக்கா முறையான முன்னறிவிப்பை வழங்குகின்றது மற்றும் மார்ஷல் தீவுகளுடன் அதற்கான ஒப்பந்தங்களையும் கொண்டுள்ளது என்று அல்பானிஸ் கூறினார். சீனாவின் சோதனை பொறுத்தவரை மிக குறைந்த முன்னறிவிப்புடனேயே சர்வதேச அளவில் எதிர்பார்க்கப்படும் நடைமுறைகளுக்கு மாறாக நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவுகணை ஏவப்பட்டது. அது பசிபிக் பிராந்தியத்தில் நவ்ரு மற்றும் துவாலு நாடுகளுக்கு அருகில் சென்று விழுந்தது. இது அந்த நாடுகளை அவமதிக்கும் செயலாகும். அதனால்தான் ஆஸ்திரேலியா உட்பட பசிபிக் பிராந்திய நாடுகளிடமிருந்து இதற்கு வலுவான எதிர்ப்பு எழுந்துள்ளது. பெய்ஜிங்கின் இத்தகைய நடவடிக்கைகளால் பலாவ் அதிபர் சுரங்கில் பிப்ஸ் ஜூனியர் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் சிதைந்திருந்த நீர்மின் நிலைய சுரங்கத்துக்குள் சிக்கியிருந்த இருவர் 9 நாட்களுக்கு பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். திரிசூல் 3A சுரங்கப்பாதையில் மீட்பு பணிகள் தொடர்ந்த நிலையில் மேலும் பல குரல்கள் கேட்கப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேபாள வெள்ள பாதிப்புகளால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. சுமார் 4000 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி இன்னும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இவ்வாறான பின்னணியில் உள்ளூர் தொலைக்காட்சி ஊடகங்கள் திரிசூலி 3A நீர்மின் திட்டத்துக்கு சேறுபடிந்த தொழிலாளர்கள் மீட்பாளர்களின் தோளில் சுமந்து வரப்படும் காணொளிகளையும் படங்களையும் ஒளிபரப்பின. மீட்பாளர்கள் இதை ஒரு அதிசயம் என்று வர்ணித்தனர். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியுள்ள நிலையில் ஈரானின் ஆட்சி முன்னெப்போதையும் விட பலவீனமாக உள்ளது என்றும் அது விரைவில் வீழ்ந்துவிடும் என்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய இராணுவ தலைவர்களுடனான நிகழ்வொன்றில் உரையாடிய அவர் ஈரானிய ஆட்சி தற்போது தள்ளாடி கொண்டிருப்பதாகவும் தனது பிழைப்பிற்காக போராடி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த ஆட்சியை வீழ்த்தி அச்சுறுத்தலை ஒரேடியாக அகற்றுவது சாத்தியமானது என்றும் அது கைக்கு எட்டும் தூரத்தில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழ் முழக்கத்தின் செய்திகள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு. 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நேயர்களே.
2: ஒரு பாடல் ஒன்று நேயர்களே, இனிமையான பாடலை உங்களுக்காக வானலையில் எடுத்து வருகின்றேன். இந்த பாடல் உங்கள் மனதை தொட்டு செல்லுகின்ற பாடலாக நிச்சயமாக அமையும். இதோ உங்களுக்காக அந்த இனிமையான பாடல் காற்றலையில் கலந்து வருகிறது.
1: 3 என்ற திரைப்படத்திலே இருந்து கண்ணே கலைமானே கன்னிமயிலே கண்டேன் உனை நானே, அருமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்து வருகிறது உங்களுக்காக.

0: கேட்ட அந்த இனிமையான பாடல் மூன்றாம்புறை என்ற திரைப்படத்திலே இருந்து ஒலித்த பாடல் கண்ணே கலைமானே கன்னிமயிலே எனக் கண்டேன் உனை நானே.
1: இனிமையான அந்த பாடல் காட்டலையில் கலந்து வந்தது

0: நிகழ்ச்சியை அடுத்து அலங்கரிக்கிறது கவிதை.
1: உள்மூச்சின் உணர்வலைகள், உள்மூச்சின் உணர்வலைகள் என் கவிதை. சிறுவிதையின் உள்மூச்சாய் புதைந்து கிடக்கிறது அவளின் நினைவுகள். சிறுவிதையின் உள்மூச்சாய் புதைந்து கிடக்கிறது அவளின் நினைவுகள். வேரறிந்து விழுதறிந்து காற்றின் தழுவலில் இசைய இலையசைத்து இன்புற்று நின்றது பெருமரமாய். வேரறிந்து விழுதறிந்து காற்றின் தழுவலில் இலையசைத்து இன்புற்று நின்றது பெருமரமாய். எவர் கண்பட்டதோ, எவர் கண்பட்டதோ, துளிர் கருகும் துயரத்தில் இலையுதிர்த்து வாடி நிற்கும் வேரறிந்து நீர் தேடும். துளிர் கருகும் துயரத்தில் இலையுதிர்த்து வாடி நிற்கும் வேரறிந்து நீர் தேடும். வற்றிவிட்ட பேராற்றின் வடுக்கள் மாத்திரமே எத்திசையும் எதிரொலிக்க வேரும் வறண்டுவிடும். வற்றிவிட்ட பேராற்றின் வடுக்கள் மாத்திரமே எத்திசையும் எதிரொலிக்க வேரும் வறண்டுவிடும். வேதனையில் கருகிவிடும் வேரும் வறண்டுவிடும். வேதனையில் கருகிவிடும் பூத்து குலுங்கியதோர் வசந்தகால நினைவுகளில்.
0: நிகழ்ச்சியை அடுத்து அலங்கரிக்கிறது ஒரு இனிமையான பாடல் ஒன்று. பல்லவி ஒன்று மன்னன் கேட்க பாடுவேனடி, அனு பல்லவியைப் போல் அவனை வந்தே சேரச் சொல்லடி. அருமையான ஒரு பாடல், நெஞ்சத்தை எல்லாம் கொள்ளை கொள்ளுகின்ற இந்த பாடல். முதலில் பாடலை கேட்டு பார்ப்போம் நேர்களே. இதோ காத்திலையில் கலந்து வருகின்றது அந்த இனிமையான பாடல்.

0: கிட்டத்தட்ட அந்த இனிமையான பாடல் பல்லவி ஒன்று மன்னன் கேட்க பாடுவேனடி, அனுபல்லவியைப் போல் அவனை வந்தே சேரச் சொல்லடி. சொல்லத்தான் நினைக்கின்றேன் என்ற திரைப்படத்திலே இருந்து ஒலித்த அந்த இனிமையான பாடல், பாடலை பாடியிருந்தவர்கள் இசைக்குயில் பி சுசீலா, எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடியிருந்தார்கள். நேர்களே, அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். இந்த அற்புதமான வரிகளை எழுதியிருந்தவர் வேறு யாரும் அல்ல, நமது வாலிப கவிஞர், மறைந்த வாலிப கவிஞர் வாலி அவர்கள். வாலி அவர்களுடைய வரிகளிலே அந்த பாடல் மிக அற்புதமாக அமைந்திருந்தது. நிச்சயமாக உங்களுக்கும் அந்த பாடல் மனதை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கும். நேர்களே, சில நேர்களே அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். இப்போது
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலக்கிய சாரல். இலக்கிய சாரலில் தொடர்வது சங்ககால இலக்கிய பாடல் ஒன்றின் நயம். அவனும் நானும். இயற்கையின் இளமை கொஞ்சமும் குறையாதது அந்த ஊர். பச்சை ஆடை அணிந்த மரம் செடி கொடிகளை, மனிதர்களை, விலங்குகளை நலம் விசாரிக்க அடிக்கடி அந்த ஊருக்குள் புது விருந்தாளியாய் தென்றல் போய் வருவதுண்டு. பறிப்பதற்கு ஆளின்றி பழுத்து குலுங்கும் பழங்களை உடைய மரங்கள் நிறைந்த ஆற்றங்கரைகளின் அழகை கோடி கண்கள் கொண்டு பார்த்தாலும் கொஞ்சம்தான் தெரியும். இல்லையென்று சொல்லாத வண்ணம் எல்லா வளமும் பெற்ற மணிகவனர்களே, எல்லா வளமும் பெற்ற அவ்வூர் மக்களை காண்பதற்கு பொறாமைப்பட்டு நிலா கூட மாதம் ஒரு நாள் வெளிச்சம் தர மறந்துவிடும். அந்த ஊரில் ஒரு காதலன், ஒரு காதலி. உண்ணும் போதும் உறங்கும் போதும் அவனையே நினைக்கிறாள். அவனோ காக்கை குருவியிடம் கூட தன் காதலியின் நலம் பற்றி வினவுகிறான். இப்படியே பொழுதுகள் ஒவ்வொன்றும் புதைந்து போக அவர்களது காதல் விருட்சமாக வளர்கிறது. ஆரம்பத்தில் காற்றுக்கு கூட தெரியாமல் இருந்த இவர்களின் காதலை இன்று ஊரெல்லாம் உரக்க பேசுகிறது. அந்த செய்தி இருவரின் பெற்றோர்களையும் இடியென தாக்குகிறது. காதலுக்கு பலமான எதிர்ப்பு கிளம்புகிறது. இருவரையும் பிரித்து விடுவார்களோ என்ற பயத்தில் காதலனும் காதலியும் ஊரை விட்டு ஓடுகிறார்கள். அவர்கள் ஊரை விட்டு நடந்து செல்கின்ற காடு கொசுக்கள் கூட சுதந்திரமாய் பறக்க முடியாத அளவுக்கு அடர்த்தி கொண்டது. சிறு வண்டுகள் முதல் பெரிய யானைகள் வரை அந்த காட்டில் தனி ஆட்சியை நடத்துகின்றது. இருவரும் கைகோர்த்தபடியே நடந்து செல்கிறார்கள். ஒற்றையடி பாதை. வரும்போதெல்லாம் அவன் முன்னே செல்ல இவள் பின்னால் செல்கிறாள். ஏதோ ஒரு சூழலில் திடீரென காதலன் கீழே விழுகின்றான், துடிதுடிக்கின்றான், இறந்து விடுகின்றான். காதலியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தலையில் அடிக்கிறாள், நெஞ்சில் அடிக்கிறாள், அருகிலிருந்த மரத்தில் மாறி மாறி முட்டுகிறாள். யாரை நம்பி வந்தாளோ அவனை பறிகொடுத்த சோகத்தில் பதைபதைக்கிறாள். கீழே விழுந்து புரண்டழுது புலம்புகிறாள். நடுக்காட்டுக்கள் நாதியற்றவளாய் நிற்பதை பார்த்து காற்றுக்கூட உறைந்து போய் கண்ணீர் வடிக்கிறது. மரம் செடி கொடிகள் மௌன அஞ்சலி செலுத்துகின்றன. அவளோ சத்தமிட்டு அழுதால் அது கேட்டு புலி வந்து இறந்த காதலனின் உடலை ஏதாவது செய்துவிடுமோ என்று அஞ்சுகிறாள். இவ்விடத்திலிருந்து அவனது உடம்பை எடுத்து செல்வோமென்றால் அவனது நெஞ்சு அகலமானதாக இருக்கிறது. தன்னுடைய இடுப்பு மிகவும் சிறியதாயிருப்பதால் தூக்க முடியுமா என்று சந்தேகப்படுகிறாள். அவன் இறந்தது இவளுக்கு எப்படி நடுக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே நடுக்கம் எமனுக்கும் ஏற்படட்டும் என்று சாபமிடுகிறாள். அதிக துக்கத்தில் நினைவை இழந்தவளாக அந்த மலையின் பக்கத்தில் போவோம். வளையல் நிறைந்த என் முன்கையை பற்றி கொண்டு மெல்ல நடப்பாயாக என்று காதலனிடம் பேசுவதாக சங்க காலத்திலே ஒரு பாடல் வருகிறது. ஆம், இத்தனை அழகுகளையும் அள்ளி தருகின்ற அந்த சின்னம் சிறு பாடல் இப்படித்தான் வருகின்றது. ஐயோ எனின்யான் புலி அஞ்சுவலே, அனைத்தனன் கொளினே அகன்மார்பு எடுக்க வல்லேன், என்போல் பெருவிதிர்ப்பு உருக நின்னை இன்னாதுற்ற அரணில் கூற்றே, நிறைவள முன்கை பற்றி வரை நிழற் சேர்க்க நடத்தி சிற்சிறிதே. ஆம், இதுதான் அந்த பாடல். இந்த பாடலுக்கு இவ்வளவு அழகான விளக்கம் இருக்கின்றது. என் உள்ளே இதை சிந்தித்து பார்க்கின்றேன். அந்த காலங்களிலே புலவர்கள் தங்களுடைய செருக்குகளையும் தங்களுடைய அதிமேதாவித்தனத்தையும் காட்டுவதற்காக பாடல்களை மிகவும் கடுமையாக எழுதுவார்கள். எங்கே இலகுவாக விளங்கிவிடக்கூடும் என்ற பயம்தான் அவர்களுக்கு இருக்கும். எல்லோராலும் படிக்கப்பட்டுவிட்டால் அது தன்னுடைய புலமைக்கு இழுக்கென்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆகவே அந்த மேதாவித்தனத்தை காட்டுவதற்காகவே இப்பாடல்களிலே கோர்க்கின்ற சொற்களை, கவிதைகளிலே கோர்க்கின்ற சொற்களை மிகவும் கடினமான சொற்களாகவும் புழக்கத்தில் இல்லாத சொற்களாகவும் எடுத்து கோர்க்கின்றார்கள். அதனால்தான் இப்படியான பாடல்கள் பாமர மக்களிடம் அல்லது எல்லா மக்களிடமும் சென்றடைய முடியாமல் போய்விட்டது. ஆனால் இன்றோ பாரதியினுடைய துணிவினாலும் பாரதியினுடைய சாதனையாலும் கவிதைகள் தொடக்கம் இலக்கியம் வரை எல்லாமே பாமரர்களுக்கு விளங்கக்கூடியதாகவும் இலகுவானதாகவும் அழகானதாகவும் அமைந்துவிட்டது. ஆம், இதையே இலகு தமிழிலே

ஒரு சிலர் தானே. அந்த அழகியலோடு ஒரு பாடலையும் கேட்டு பார்ப்போம் நேர்களே. எங்கேயும் எப்போதும் என்ற திரைப்படத்திலிருந்து சொட்ட சொட்ட நனையும் என்ற ஒரு பாடல், சத்யா சின்மயி பாடிய அந்த பாடல் கேட்டு பார்ப்போம் இப்போது.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு. இனிமையான பாடலை கேட்டு ரசித்தீர்கள் நேர்களே. தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலக்கிய சாரல். காலம் காலமாக காதலர்கள் ஒருவரை ஒருவர் வர்ணிப்பதிலும், கவிஞர்கள் அந்த காதலை அக்குவேறு ஆணிவேறாக வர்ணிப்பதிலும் குறைந்து விடுவதில்லை. அந்த நாள் தொடக்கம் இன்று வரை அந்த கவிஞர்களின் பார்வையில் இந்த காதலர்கள் தப்ப முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருமுறை பிறந்தேன், ஒருமுறை பிறந்தேன், உனக்கென உயிரையும் கொடுப்பேன் என்று ஒருத்தி கூறுவாள். இன்னொருவனோ, அவனோ மரணத்தை தாண்டி உன் மனதிலே வாழ்ந்திருப்பேன் என்று கூறுவான். இது சங்ககால இலக்கியங்களிலே இருந்து தற்கால திரைப்பாடல்கள் வரை, தற்கால கவிஞர்களுடைய புதுக்கவிதை வரை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. காற்று வீசும் மாலையில் கடற்கரையில் நடை போட வேண்டும், உன் மடிதான் பாய்மரம், படகேறி திசை மாற வேண்டும். இப்படி

அந்த காதல் சென்று கொண்டிருக்கும். ஆனால் ஒரு கள்வன் காதலித்தால் அது எப்படி இருக்கும்? திருடுவதே அவன் தொழில், கண்டமடுவதே அவன் நோக்கு. இவன் மனதிலும் ஒரு காதல் அனுபவம் அல்லவா? அவனும் மனிதன்தானே. அந்த மனிதனுடைய காதல் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனையில் பிறந்த கவிதைதான் இந்த கவிதை. களவாணியிடம் கவர்ந்தவள். திண்ணமிட்டேன் கன்னமிட்டேன் பல வீடுகளின் கல்லுடைத்தேன், திண்ணமிட்டேன் கன்னமிட்டேன் பல வீடுகளின் கல்லுடைத்தேன், கோட்டையை தாண்டினேன் இரும்பு கோட்டையே உடைத்தேன், கோட்டையை தாண்டினேன் இரும்பு கேட்டையே உடைத்தேன், என் பாதம் படாத பங்களாக்கள் இல்லை, என் கைபடாத கதவும் இல்லை, என் பாதம் படாத பங்களாக்கள் இல்லை, என் கைபடாத கதவுகளும் இல்லை. இந்த களவாணியை கவர்ந்த கன்னியே, மலைக்கோட்டைகளை குடைந்தவன் நான், உன் மனைக்கோட்டையை திறக்க வழியைக் காணேன். மலைக்கோட்டைகளை குடைந்தவன் நான், உன் மனக்கோட்டையை திறக்க வழியைக் காணேன். கள்ளச்சாவி போடும் கள்வன் நான், உன் இதய கதவை திறக்க இந்த சாவியையும் காணேன். கள்ளச்சாவி போடும் கள்வன் நான், உன் இதய கதவை திறக்க இந்த சாவியையும் காணேன். கண்ணசைவில் கதவை திறப்பவன் உன் கண்ணசைவிற்காக காத்திருக்கிறேன். கண்ணசைவில் கதவை திறப்பவன் உன் கண்ணசைவிற்காக காத்திருக்கிறேன். பிறர் உடமையை திருடிய நான் உன்னிடம் இழந்தேன் என் மனதை, இழப்பின் வலிமையை உணர்ந்தேன். இனியொரு முறை செய்யேன் இத்தவறை, பிறர் உடமையை திருடிய நான் உன்னிடம் இழந்தேன் என் மனதை, இழப்பின் வலிமையை உணர்ந்தேன். இனியொரு முறை செய்யேன் இத்தவறை, பறிகொடுத்தவன் பதறுகிறேன், பறிகொடுத்தவன் பதறுகிறேன், இழந்த என் இதயத்தை திருப்பிக் கொடு, இருவரும் ஆனந்தமாய் வாழ வழிகொடு. பறிகொடுத்தவன் பதறுகிறேன், இழந்த என் இதயத்தை திருப்பிக் கொடு, இருவரும் ஆனந்தமாய் வாழ வழிகொடு. பூட்டுடைத்து கள்ளச்சாவி போட்டு திறக்கும் அந்த கள்வனுக்கு கூட காதல் வந்துவிட்டது. காதலியின் மனத்தை கொள்ளையடித்து விட்டான். அவள் பறித்து கொண்ட அந்த இதயத்தை திருப்பித் தரும்படி கேட்கின்றான் அந்த கள்வன்.

0: 2000 எஃப்எம் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நேர்களே.
1: நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறது இனிமையான பாடல் ஒன்று. பாடகர் சிறுநிவாஸ் என்றாலே அற்புதமான ஒரு பாடகராக, அருமையான மெலோடி பாடல்களை எல்லாம் தந்த ஒரு பாடகராக எமக்கு நன்றாகவே தெரியும். அவர் பாடகர்களாக மட்டும் நின்றுவிடவில்லை. இப்போது இசை திரை நிகழ்ச்சிகளிலே நடுவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதே வேளையிலே இசையமைப்பு துறையிலும் ஏஆர் ரஹ்மானோடு சேர்ந்து பல உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் பாடிய பல பாடல்கள் மனதையெல்லாம் கொள்ளை கொண்ட பாடல்கள். தாஜ்மஹால் என்ற ஒரு திரைப்படத்தில் இருந்து அவர் பாடிய பாடல் சொட்ட சொட்ட நனைஞ்சது தாஜ்மஹால். அந்த பாடலை கேட்கின்ற போது எம் கண்முன்னே அந்த தாஜ்மஹால், ஒரு மலையிலே நனைகின்ற ஒரு தாஜ்மஹால் கண்முன்னே வந்து நிற்கும். நாம் நேரடியாக அதை பார்த்த அந்த தாஜ்மஹாலும், இந்த பாடலிலே வருகின்ற போது கற்பனை பண்ணி பார்க்கின்ற தாஜ்மஹாலும் மிக வித்தியாசமாகத்தான் இருக்கும். அவ்வளவு அழகாக அந்த தாஜ்மஹாலை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். அந்த தாஜ்மஹால் என்ற பெயரோடு அந்த பாடலை அவர்கள் பாடியிருந்தாலும், அந்த காதல் பாடல் உண்மையிலேயே மெய்சிலிருக்க வைக்கின்ற ஒரு பாடல். சரி, கேட்டு பார்ப்போம் அந்த இனிமையான பாடல் சொட்ட சொட்ட நனைஞ்சது தாஜ்மஹால். சிறுநிவாசனுடைய அருமையான குரலிலே அந்த பாடல் காட்டலியில் கலந்து வருகின்றது நேர்களே.

நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு. 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நேயர்களே. சந்தேகங்களே, இத்தோடு இன்றைய இந்த தமிழ் முழக்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வானலைகளில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் சேனா பாஸ்கரன். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நேயர்களே.